0: அதால கொண்டு விடுவேன் மறைக்கு. ஆனா இந்த என் கொடுமை ஆனா கொடுத்து வந்துடுவோம் மறா மறக்க பரவாயில்ல.
1: To House Party with Latifah Tate.